மா, ஓ அம்மா இருக்கோ தலி திரி தாப்பாத்திரே ஜனக் பானிட்கு நினிங் கமு திங்காஹோய் பசின் கனஹான் கமு காவுனா நீ ஒஞ்ச மங்க அலஸ் தோஸ் அலஸ் த்ரீஸ் பா தனிங் இஸ்னாக்கோன் ஆ மா ngano'ng ikaw ra og si Lola ra ato kauban ma. Time pa anak Marcon, say, but pasabot ni mo nga, si Lola rang ni mo og ako ang imong ikauban. Ato silingan man mga bata, manamalagi sila. Papa. Ingon sila ma.